0: মুঠুনে গেনা ছং খের খাজি গি নমচুং দসরোনা জোদো জোমিন জে খাগলো দসুগি সেনিনি পদে চিবে ছিনি রেসা দাওয়া রিজো দাগা নে মিনজু জুং ছুই মিছু ছুচিন দি জো সাংবো থুদা নামজে জিসি খু ngato tha chiru rim si tha jing khoro chama tha ba ma cha cha tha cha lu khu du long jing khoro puno tha nu chang gyu lu bu dang si khu sha sma lin ge nam si mu du shu cha ra
1: dire nga zu lo ge ba zu tham de ani le ba ka je ji li na lo li ya bo la mo la li ya kun ju ne ani myong zo mo ne de kan de lu si da ga zo
2: de sha cha ji wo de chi chu de sta ba na ni de
3: de wo shu shu wa la
2: na ze
3: 羊毛是多，
4: 现在两把的提不多呗。
3: 到底好不好生活了？
2: 对，老几把子，他们俺给俺俩培养的。那是的是。韩国的那剃秃了，保守些大多。对对。
4: 韩国都广播界队长不一样，羊毛修多。
2: 那是。
4: 啊，台湾讲俺那都压个车，我当去过了清明了。我那能当用手里面多管。
2: 那现在两把的给俺提不多呗。
4: 还得把着啥去塞呗你？
2: 那给俺吃个提子的嘞，培养一个给俺。
4: 那是的是。
2: 哦，韩国的那广场了，啥个？那西天店老几把子的。
5: 我的给那个吃不到个狼子，挺难受。你给那里啊，添个土味。
6: 几度卡巴了？两个人过去，处处进出，处处进。泰迪熊罗三边人拍切过，泰迪熊七边啷看起了，果儿咕叽咕咕来转一个，每个进行困顿体外地，看涨了切个月边，看着西边皮表更是凶。泰迪熊罗三边拉达。
5: 罗杰帕车热到人手遮住楼梯二身边扑面对通体，石头藏不越边，群队对了，卡套心着难玫瑰。体外玻璃开，尤其银边玻璃这个堂，村民落吧，加强堂拍摄抗体刚度群众，脸部越拉，能量能对堂起了强强铁腿群起，还将藏不越。罗杰帕车接二身边扑面对通，知道卡巴，两个也估计，处处进出，处处进。
7: 泰迪熊罗三边人拍切过，泰迪熊七边啷看起了，果儿咕叽咕咕来转一个，每个进行困顿体外地，看涨了切个月边，看着西边皮表更是凶。泰迪熊罗三边拉达，明了大节前年，明年给年个列车，毕竟避免趟天外人行去，明年中路苏人们在新旧康趟，迎通参在酿制起，明了七节级别，七星七火比较严，明了大节前子，明年一年端午年先脱不拉。
8: 坑穷给我找你些，毕竟避免他天外人行给明年中路苏里面在新旧康塘，硬通参在酿制起，明了七节级别，七星七火比较严。明了大节前子，明年一年端午年先脱不拉，坑穷给我找你些，毕竟避免他天外人行给明年中路苏里面在新旧康了撇塘，我要了卡巴塘，从康南那边给我转个就人民大节塘，人民娘们能小别，过年撇巴了，各所学三年，他是创建林国的下浪，花花丛中给人长，录制卡巴了，两个月估计初期啊，俺你出，几吨松也过过过，对于俺你出。